சொல்லி டிலர்மான் அந்த காரணிக்குவார் இப்தனரனாய் அலாங்குச்சிங்கேர் இத சட்கன் ரோதலா பஹு நிலக் ஞெடுவாஃப் நான் இப்தனரனாய் காஹுக் அலாங்குச்சிங்கேர் மின் இத ஃபேன் கன் ரோதலா ஹராப் மின் நராங் காரணிக்குவார் ஹேக் அன்மின்னு சிக் லிடிலனமான் இப் இன்வானரனை சுஸ்ரீ விஜயபுரம் ngamchong nalanda kiran ngere nang chu nan korit kambel be min ipta neranai ne alangu chinget ita ma chutr kan ro tala puhi ner nya headwaf ngajip ta neranai fan alangu chinget ita her kan ro tala puhi min rang kambel be hek an min nasak nan gori al tala gran havan ne chusri vijayapuram chulli dilanman kanikobar chara dirisa kachal tanan korian min ngamchong mv kalikhat அல்தாலக் ரெனச்சு கேம்பல் பே இப்து நிரனாய் ஃபேன் அலாங்குச்சிங்கேட் இத சட் கன்றோ தலா புஹு நலக்ஞ ஹெடுவாஃப் நாஜிப்த நிரனாய் சட் அலாங்குச்சிங்கேட் இத ஹெவ்ர கன்றோ தலா புஹு மின்னரா அங் கேம்பல் பே ஹேக் அன் மின்னசுக் நான் கோரி கச்சால் திருசா சாரா கார்னிகோபா தலிட்டில்லன்னுமான் அல்தாலக் ரமின் ஹவன் நஜுஸ்ரீ விஜயபுரம் அனுனுன்னே மின் கஹ்தலுன் ஹி இங்லஹராப்

0: ஹலெல்லமே நிக்கோபாரி ஆர்கெஸ்ட்ரா நுந்தாகிமினி ஹாங் ஹி தின் கேக் ஹாய் ஹங்கதல் ஹாங் என் கச்சிந்தாமு ஹேக் என்ஹோரேஜ் ஹாங் ராங் இத்தக சாத இத்த காஹோக் சீன் ராங் தி தலா புஹு ஏன்
1: श्रोताओं अभी आप निकोबारी कार्यक्रम सुन रहे थे।

438.6 மீட்டர் 684 கிலோ ஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் அந்தமான் நிகோபார் தமிழ் பெருமக்களுக்கான ஒலிபரப்பு. இன்று பராபவ வருடம் ஆவணி திங்கள் 31 நாள் செப்டம்பர் மாதம் 17 தேதி வியாழக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கி முழங்கு. இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரல் அமுதம், தகவல் நேரம், தொற்றா நோய்கள் குறித்த நேர்முகம் மற்றும் நமது சிந்தனைக்கு ஆகியன ஒலி உலாவரும்.

குறளமுதம். புறத்து உறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்து உறுப்பு அன்பு இலர்க்கு. பொருள்: உடம்பின் அகத்து உறுப்பாகிய அன்பு என்பது இல்லாதவருக்கு உடம்பின் வெளியில் உள்ள உறுப்புகளால் ஒரு பயனும் ஏற்படாது. மீண்டும் குறள்: புறத்து உறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்து உறுப்பு அன்பு இலவர்க்கு. குறள் எண் 79, அதிகாரம் அன்புடைமை.

தகவல் நேரம் வானிலை. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 3 நாட்களுக்கு சீரற்ற வானிலையின் காரணமாக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், காற்றின் வேகம் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் எனவும், மீனவர்கள் மீன்பிடிக்க வரும் 20ஆம் தேதி வரை கடலுக்குள் செல்ல வேண்டாம் எனவும் வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இனி தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து. ஃபினிக்ஸ் பே துறைமுகத்திலிருந்து எம்பி ஸ்ட்ரெய்ட்டில் நாளை காலை 6 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜ்தி மற்றும் லாங்லைன் வழியாக ரங்கத் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் நாளை மதியம் 12 மணிக்கு ரங்கத்திலிருந்து பயணித்து சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி ராணிச்சங்கா கப்பலுக்கு பதிலாக எம்பி கமோட்டா நாளை காலை 6:15 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சஹிப்தி பயணிக்கும். அங்கிருந்து காலை 8:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி பம்புகா நாளை காலை 6:15

ஸ்வராஜ்தீப் பயணிக்கும். அங்கிருந்து காலிமணி 8:45 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம் வி ஜாலிபாய் நாளை முற்பகல் 11 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சஹிப்தீப் பயணிக்கும். அங்கிருந்து பிற்பகல் 1 மணிக்கு ஸ்வராஜ்தீப் செல்லும். ஸ்வராஜ்தீப்பிலிருந்து பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம் வி ரங்கத் நாளை முற்பகல் 11:30 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து ஸ்வராஜ்தீப் பயணிக்கும். அங்கிருந்து பிற்பகல் 2 மணிக்கு சஹிப்தீப் செல்லும். சஹிப்தீப்பிலிருந்து மாலை 3:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம் வி கமோட்டா நாளை பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சஹிப்தீப் பயணிக்கும். அங்கிருந்து மாலை 4:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம் வி ராணிச்சங்கா கப்பலுக்கு பதிலாக எம் வி ராணி லக்ஷ்மி நாளை மாலை 5 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து ஸ்வராஜ்தீப் பயணிக்கும். இக்கப்பல் நாளை மறுநாள் காலை 5:30 ஸ்வராஜ்தீப்பிலிருந்து பயணித்து சஹிப்தீப் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். நேயர்கள் இதுவரை வானிலை அறிக்கை மற்றும் தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து விவரம் கேட்டீர்கள்.

0: பதுக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜ்தீப் பயணிக்கும். அங்கிருந்து பிற்பகல் 2 மணிக்கு சஹிப் தீப் செல்லும். சஹிப் தீப்பிலிருந்து மாலை மணி 3:30க்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி கமோட்டா நாளை பிற்பகல் மணி 2:30க்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சஹிப் தீப் பயணிக்கும். அங்கிருந்து மாலை மணி 4:30க்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி ராணிச்சங்கா கப்பலுக்கு பதிலாக எம்வி ராணி லக்ஷ்மி நாளை மாலை 5 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜ்தீப் பயணிக்கும். இக்கப்பல் நாளை மறுநாள் காலை மணி 5:30க்கு சுராஜ்தீப்பிலிருந்து பயணித்து சஹிப் தீப் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். நேயர்கள் இதுவரை வானிலை அறிக்கை மற்றும் தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து விவரம் கேட்டீர்கள்.
1: வணக்கம் அந்தமான் மக்களே. அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் அழகை அற்புதமாக படம் பிடிப்பதில் ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இயற்கை எழில் கொஞ்சும் அழகிய காட்சிகளை அப்படியே தத்ரூபமாய் படம் பிடிப்பதில் ரசனை உள்ளவர்களா நீங்கள்? வரலாற்றின் பெருமையை பழமை மாறாமல் படம் பிடித்து பறைசாற்றுவதில் வல்லவரா நீங்கள்? அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் நேர்த்தியான அமைப்பை அப்படியே உங்கள் கேமராவில் பதிவு செய்வதில் தனித்துவம் உள்ளவர்களா நீங்கள்? இந்த கேள்விகளா ஆம்னு பதில் சொன்னீங்கன்னா இந்த வாய்ப்பு உங்களுக்கு தான். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் பிரசார் பாரதி வழங்கும் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச் என்ற போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. சொர்க்க பூமியாம் அந்தமானின் கலை, கலாச்சாரம், பாரம்பரியம், வரலாறு, சுற்றுலா, மரபுகள், தீவுகளின் தனித்தன்மையான அடையாளம், உள்ளூர் கதைகள் இவற்றில் ஏதேனும் ஒன்றை மையமாக கொண்டு 1 நிமிடம் முதல் 3 நிமிடம் வரை நீளமுள்ள அற்புதமான தனித்துவமான காணொலியை உருவாக்குங்கள். உங்கள் திறமையை உலகிற்கு பறைசாற்றுங்கள். இப்போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகளும் காத்திருக்கிறது. மாவட்ட அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 50,000 ரூபாயும், மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 2,00,000 ரூபாயும், தேசிய அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 500,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. பிரசார் பாரதியின் செயலியான வேவ்ஸ் ஆப்பில் பதிவு செய்து மை வேவ்ஸுக்குள் நுழைந்து கோ டு புரோகிராமை கிளிக் செய்த பின் உங்கள் காணொலியை பதிவேற்றம் செய்யலாம்.

உங்கள் படைப்புகளை காணொலியாக பதிவேற்றம் செய்ய கடைசி நாள் இம்மாதம், அதாவது செப்டம்பர் 30ஆம் தேதி. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் படைப்புகளை உங்கள் கேமராவில் பதிவு செய்யுங்கள். உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள். உங்கள் கதையை உலக அரங்கிற்கு கொண்டு செல்லுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் மாவட்டம், உங்கள் கதை, இந்திய அரங்கில் இன்றே பங்கேற்று உங்கள் கதை மூலம் பல கோடி மக்களை ஈர்த்திடுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் தீவு, உங்கள் கதை, நமது பெருமை. இது உங்களுக்கான அற்புதமான வாய்ப்பு.

0: நேயர்களே, தொடர்வது உலக நோயாளிகளின் பாதுகாப்பு தினம் குறித்த நேர்முகம். நேயர்களே, ஜிபி பந்த் மருத்துவமனையில் பணிபுரியும் டாக்டர் ஜெகதீஷ் கமல்சந்தர் அவர்கள் சட்டம் சார்ந்த மருத்துவத்துறையில் பேராசிரியர் மற்றும் தலைமை பொறுப்பில் இருப்பவர். உலக நோயாளிகளின் பாதுகாப்பு குறித்து நமக்கு விளக்கம் தர நமது ஒளிக்கூடத்திற்கு வந்துள்ளார். அவர்களை சந்திப்போமா? வணக்கம் சார்.
1: வணக்கங்க. இந்த தலைப்பில் என்னை கூட்டத்துக்கு ரொம்ப நன்றி.
0: உலக நோயாளிகளின் பாதுகாப்பு அப்படின்னா என்ன சார்?
1: உலக நோயாளிகளின் பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது பலதரப்பட்ட நோய்கள் இருக்குது. அதில் வந்து சில நோய்கள் வந்து தொற்றும் நோய்கள் இருக்கும், சிலது வந்து தொற்றா நோய்கள்லாம் இருக்கும். இப்போ இந்த வருஷத்தில் வந்து நம்ம தொற்றா நோய்களுக்கு நம்ம அரசாங்கம் வந்து முக்கியத்துவம் கொடுத்து மக்களிடம் விழிப்புணர்வுக்காக இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளை நடத்திட்டு வராங்க. ஸோ இந்த தலைப்பில் நம்ம தொற்றா நோய்களின் வகைகள் என்ன அப்படின்னா என்னன்றதை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம்.
0: தொற்றா நோய்கள்னா என்ன?
1: தொற்றா நோய்கள்னால் பேரில் இருக்கிற மாதிரியே ஒரு மனிதர்கிட்ட வந்து இன்னொரு மனிதருக்கு அந்த நோய் அப்படியே பரவாது. ஸோ இது எப்படி வரும் அப்படின்னா, நம்மளோட மரபினம், நம்ம அப்பா அம்மா இல்லை தாத்தா பாட்டி அவங்கக்கிட்ட இருந்து நம்ம மரபுகள் மூலமாகவே ஒவ்வொருத்தர்கிட்டேருந்து போகும்போது அது வருது உண்டு, ஒரு வாய்ப்பு. அடுத்ததெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம சுற்றுச்சூழல், நம்மளோட பழக்க வழக்கம், நம்மளோட லைஃப் ஸ்டைல்னு சொல்கிற மாதிரி நம்ம அன்றாடம் நம்ம என்ன செய்கிறோம், எப்படி சாப்பிட்றோம், நம்ம எப்படி நம்ம உடற்பயிற்சியெலாம் எடுத்துக்கிறோம், இதெல்லாம் பொறுத்து வரக்கூடிய நோய் தான் இந்த தொற்றா நோய்கள்.
0: சரி, முக்கியமாக நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய நோய்கள் என்னென்ன இருக்கு?
1: இதில் முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, சர்க்கரை நோய். உலகத்திலேயே நம்ம பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் தான் வந்து ரொம்ப அதிகமான பேஷண்ட்ஸ் இருக்கிற எண்ணிக்கை கொண்ட நாடாக இருக்குது. அதனால தான் நம்மளை வந்து டயபிட்டிஸ் கேபிட்டல்னே சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன விஷயம்னா, நம்ம சின்ன வயசுலேருந்தே எவ்வளோ சாப்பிடணும், ஒவ்வொரு வேலைக்கும் எவ்வளோ சாப்பிடணும். நம்ம வந்து ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஸ்வீட்டு அதிகமாக சாப்பிட்டா உங்களுக்கு சுகர் வந்துடணும் சொல்ல முடியாது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட உழைப்பு இருக்கோ, நம்மளுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவை, அந்த சத்துக்கேற்ற மாதிரி நம்ம சாப்பிடணும். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம அதிகமாக சாப்பிடும் போது அது வந்து நம்மளுக்கு நம்மளோட பழமொழியிலேயே இருக்கிற மாதிரி
0: அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு,
1: அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்ற மாதிரி சர்க்கரையுமே ஒரு அளவோட தான் எடுத்துக்கணும். இப்போ அடுத்தது நம்ம அதில் பார்த்தோம்னா பிளட் ப்ரெஷர்னு சொல்லிட்டு இந்த ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க. உப்பு வந்து அளவோட எடுத்துக்கணும். உப்பு வந்து நம்மளுக்கு எப்போதுமே வந்து நம்ம நாக்குக்கு அடிமையாகக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து பெரியவங்க எப்போதுமே சொல்லுவாங்க. அது வந்துட்டு நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, இவ்வளோதான் தேவைன்னா அந்த அளவுக்கு தான் தேவை, இன்னும் கொஞ்சம் ஒரு கரண்டி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற போது நம்மளுக்கு இந்த ரத்த அழுத்தம் வந்து அதிகமாகும். சாதாரணமாகவே நம்மளோட ரத்த நாணங்கள்லாம் வந்து நல்ல விரிய தன்மை ஏற்கனவே இருக்கும். அது வந்து சின்ன வயசு இருக்கும்போது நல்லா அந்த விரியும் தன்மையெல்லாம் எப்போதுமே நல்லா இருக்கிறதுனால நம்ம என்ன சாப்பிட்டாலும், சுகராக இருந்தாலும் சரி உப்பாக இருந்தாலும் சரி, அதிகமாக பாதிப்பு அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் ஒரு 40 வயசுக்கு மேலே எடுக்கும்போது நம்ம இரத்த நாணங்களோட விரிவு தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். அப்போ கம்மியாகும் போது அப்போ நம்ம உப்பு எடுத்துக்கிறோன்னா, அந்த உப்பு என்ன பண்ணும், நம்மளோட தண்ணியை வந்துட்டு பாடிக்குள்ளேயே நம்ம உடம்புக்குள்ளேயே தண்ணீர் தன்மையை அப்படியே பாதுகாத்து வச்சுக்கும். அப்போ இருக்கும் போது நம்மளோட உள்ள பிளட் ப்ரெஷர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகிடும். அப்போது அந்த இரத்த நாணங்களும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாது. அதே சமயத்தில் நம்மளோட உள்ளே இருக்கிற ரத்த அளவுமே அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த பிளட் ப்ரெஷர்லாம் வருது. ஸோ இது ரெண்டு வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு இது. சமீப காலத்தில் பார்க்கும்போது புற்றுநோய்கள் கொஞ்சம் நிறையவே வருது. இதுவும் புற்றுநோய்களும் வந்து இந்த தொற்றா நோய்களில் ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயம் மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இதில் என்னென்னா, அன்றாடம் நம்ம ஒழுங்காக அன்றாடம் நம்ம எப்படி வந்துட்டு நம்ம நடைப்பயிற்சி இருக்குது, அன்றாடம் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குது. ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ ஒரு கடையிலையோ நம்ம வந்து ஒரு பொருள் வாங்குகிறோம். அந்த பொருள் வாங்கும் போது நம்ம அதில் பின்னாடி இருக்கிற எக்ஸ்பைரி டேட் பார்ப்பாங்க. எக்ஸ்பைரி டேட் பார்த்துட்டு அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நல்லது அப்படின்னு தான் நம்ம வந்துட்டு அப்படி தான் நம்ம சொசைட்டியில் எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் அதில் என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, எந்த ஒரு பொருளுமே அதிகமான ஷெல்ஃப் லைஃப்னு சொல்லுவாங்க, அதிகமான எக்ஸ்பைரி பீரியட் வந்துட்டு ரொம்ப நாள், ஒரு வருஷமோ ஒரு 1.5 வருஷமோ இருக்கும் போது அதில் பதப்பட்ட பொருளுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க அந்த உணவுப் பொருட்கள். அது எல்லாமே இந்த ப்ராசஸ்

0: ப்ராசஸ்டு ஃபுட்டு இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு கெட்டதை தான் விளைவிக்கும். அதில் முக்கியமான ஒன்று வந்து இந்த புற்றுநோயும் இந்த பிளட் ப்ரெஷர் இந்த சக்கரவியாதின்னு சொல்கிறது இது எல்லாமே சேர்ந்து வந்துடுவாங்க.
1: சுவாச நோய்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆஸ்துமா அதெல்லாம் புகைப்பிடிக்கிறதுனால வருது அப்படின்னு சொல்லி, இந்த நோய்கள்லாம் வந்து தொற்று நோயா தொற்றா நோயா?
0: இது வந்துட்டு இப்போது தொற்றா நோய்கள்னு ஏன்னு சொல்கிறோன்னா, ஒருத்தவங்களுக்கு சுவாச நோய் இருந்துச்சுன்னா இன்னொருத்தவங்களுக்கு அவங்கக்கிட்டேருந்து சுவாச நோய் வரப்போகிறது இல்லை. ஆனால் இந்த புகைப்படுத்தல் பழக்கமோ இல்லை இந்த மது அருந்தும் பழக்கமோ இதெல்லாம் இருக்கும் போது, இப்போது ஒரு ஒரு மாதமோ இல்லை ஒரு வருஷமோ இவங்க வந்துட்டு இருக்காங்கன்னா உடனே அவங்களுக்கு வந்துடாது. இது வந்து ஒரு நாளடைவில் ஒரு வருஷ கணக்கில் ஒரு 3 வருஷம் ஒரு 5 வருஷம் அதுவும் வந்து அதிகமாக பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஆராய்ச்சியில் நிறைய வந்து இந்த மாதிரி தொற்றா நோய்கள் வரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. புகைப்பிடித்தலுமே இந்த மது அருந்தும் பழக்கமே ஒவ்வொரு விதமான நோய்கள் வரும். அதுவும் இப்போ நம்ம நுரையீரல்னு எடுத்துக்கிட்டோம்னா நுரையீரல்லையே வந்துட்டு நிறைய நோய்கள் இருக்குது. அதில் முக்கால்வாசியான நோய்கள் வந்து இந்த புகைப்பிடித்தல் பழக்கத்தினாலேயே வரக்கூடிய தன்மை இருக்குது. அதே மாதிரி இந்த மது அருந்தும் பழக்கம் இருக்கிறதும் நம்ம கல்லீரல் கிட்னிஸ் இதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நிறைய நோய்கள் வரத்துக்கு தன்மை கொடுக்குது. இது எல்லாமே தொற்றா நோய்கள் தான். ஸோ இந்த விஷயம் மெயினான விஷயம் மக்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இது எல்லாமே நம்மளால் மாற்றிக்கொள்ள முடிய ஒரு விஷயம். இது வந்துட்டு அப்படியே என்ன தான் நம்மளுக்கு ஹெரிடிட்ரியாக நம்ம மரபணத்தில் இருந்து அப்பா அம்மா கிட்டேருந்து வந்தாலும் நம்மளால் சில விஷயங்களை மாற்றிக்கொள்றதுனால இதை நம்ம குறைக்கும் தன்மையை நம்ம வந்து பெற முடியும். மக்களே வந்துட்டு அவேராக இருக்காங்க அப்படின்றது ஒன்று, அடுத்தது அரசாங்கம் அவங்க கொடுக்குற சலுகையை எப்படி நம்ம மக்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு ரெண்டு வகை இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு அவங்க புரிஞ்சுக்கணும். ஒன்று பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இந்த தொற்றா நோய்கள்ன்று வரும்போது முக்கியமான ஒரு அட்லீஸ்ட் ஒரு 75% பங்கு வந்து அவங்கக்கிட்டந்தான் இருக்குது. அவங்க காலையில் எழுந்து ஒரு நடைப்பயிற்சி ரொம்பலாம் தேவையில்லை, ஒரு 15 நிமிஷம் நடைப்பயிற்சி ஒரு நாளைக்கு இருந்தால் போதும். அதே மாதிரி வெறும் சில பேர்லாம் வந்துட்டு நான் நடக்கிறேன், 5 கிலோமீட்டர் நடக்கிறேன், 10 மைல் நடக்கிறேன் அப்படின்லாம் இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு மட்டும் நம்ம நல்லா பிரிஸ்க் வாக்கிங் நல்லா ஒரு தெம்பான ஒரு நடைப்பயிற்சி பண்ணணும். அதே மாதிரி மசில் வெயிட் லிஃப்டிங்னு சொல்லிட்டு நம்ம மசில் வெயிட்டிங்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணும்போது ஒரு வாரத்தில் ஒரு 2 தடவை அப்போ பண்ணும்போது தான் என்ன ஆகுனா இந்த இன்சுலின்லாம் வந்துட்டு அழகாக அந்த ரத்தத்தில் இருக்க சர்க்கரையை குறைக்கும் தன்மையை ஈஸியாக கொண்டு வர முடியும்.
1: சுகாதார பராமரிப்பு இருக்கிற இடத்துல அதிகமாக என்னென்ன பாதுகாப்பு பிரச்சனைகள் நிகழ்து?
0: சுகாதாரம் கம்மியாக இருக்கிற இடத்துல இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ மக்களின் பாப்புலேஷன்லாம் வந்துட்டு ரொம்ப அதிகமாகிடுச்சு, அதுக்கான தேவைகளும் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம பார்த்தோமா பஸ்ஸஸ் அதுலேருந்து வர அந்த டீசல் கார்பன் இதெல்லாம் வந்துட்டு இருக்கும்போது நம்ம மக்கள் வந்துட்டு இப்போது ஒருத்தர் புகைப்பிடிக்கிறாரு அவர் பக்கத்தில் நிற்கிறவருக்குமே அதோடய கெடுதி இருக்குதுன்ற பட்சத்தில் இப்போ நம்ம நார்மலாக வந்து ஒரு ரோட்டில் நடக்கிறோம்னாலே அதுவே வந்துட்டு போதுமான அளவுக்கு கெடுதி நம்மளுக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு அளவுக்கு இருக்குது. அதுவே வந்துட்டு ஒரு ரிசர்ச் சொல்லியிருக்காங்க, நீங்கள் புகைப்பிடிப்பராக இல்லைனாலும் புகைப்பிடிக்கிற பக்கத்தில் இருக்கீங்களா அதிகமாக இந்த கார்பன் லீவ் அவுட் இருக்க பண்ணுற இந்த பஸ்ஸஸ் பேருந்துகள்லாம் இருக்கிற இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா அதுவே போதுமானது உங்களுக்கு நுரையீரலுக்கு பாதிப்பு தருதுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகள் நிறையவே சொல்லியிருக்கு.
1: உலக நோயாளி பாதுகாப்பு தினத்தின் முக்கிய நோக்கம் என்ன?
0: இந்த வருஷம் நம்ம கொண்டாடுற அவேர்னஸ் இருக்க வேண்டிய ஒரு விஷயமானது என்ன சொல்கிறாங்கன்னா, இதிலேருந்து மக்கள் எப்படி பாதுகாத்து இருக்கிறது, அவங்களோட பழக்க வழக்கங்களை மாற்றிக்கணும். அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ இந்த காலகட்டத்தில் பேச வேண்டிய என்னதுன்னா இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸுன்னு சொல்கிறாங்க, இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒன் ஆஃப் த ஃபேக்டர் தொற்றா நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து நம்ம பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அதுவும் ஒரு மனிதரானவர் 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அவங்க வந்துட்டு ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பிளட் டெஸ்ட்டு ஒரு ஸ்கேன் எல்லாமே வந்துட்டு நார்மலாக வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கிறது ஒரு நல்லது. ஏன்னா வந்துட்டு இதெல்லாமே வந்து உடனே ஆரம்பிக்காது, இன்றைக்கி இல்லை நாளைக்கு வந்துருச்சு அப்படின்னு எதுவும் இருக்காது. ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ஒரு இப்போ சுகர் பேஷண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா உடனே வந்துட்டு அடுத்த நாளே வந்துட்டு 120 மேலேயோ அந்த மாதிரி ரத்த சுகர் வந்துட்டு ஏறப்போகிறதில்லை. ஆனால் அது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக 100, 110 அப்படின்னு வரும்போது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், ஓகே நமக்கு நீரிழிவு நோய் வரப்போகுது இல்லை ரத்த சோகை வரப்போகுது ஏதாவது ஒன்று நம்ம அந்த பிளட் டெஸ்ட் பண்ணும்போது லைட்டாக கண்டுபிடிக்கும் போது ஆரம்ப காலத்திலேயே நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அரசாங்கமே

0: வந்துட்டு நிறைய ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸு, மருந்து வந்து இலவசமாக வாங்கிறதுக்கே வந்துட்டு இந்த ப்ரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அங்கே எல்லா மாநிலத்திலையுமே இதெல்லாம் வந்துட்டு சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க அரசு. அதை வந்துட்டு அழகாக யூஸ் பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும், இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். எவ்வளோதான் நம்மளுக்கு அரசாங்கம் உதவிகள் செஞ்சாலும் மக்களுக்கு அந்த உதவிகளை எப்படி பெறுவதுன்றது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அது வந்து அந்த ஆரம்ப சுகாதார மையங்களில் போயிட்டு மருத்துவர் இருப்பாங்க, செவிலியர் இருப்பாங்க, அவங்க கிட்டலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்தெந்த ஸ்கீம்ஸ் இருக்கு, எவ்வளோ இன்சூரன்ஸ் இருக்கு, அரசாங்கமே தர இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, அது பத்தலையா, அதுக்கு மேலேயே இருக்க வேண்டிய இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது எப்போதுமே ஒரு நல்லது. அதுவும் வந்து இந்த ஒரு 40 வயசு மேலே ஆனவங்க இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்பவே நல்லது. இதெல்லாம் வந்து மக்களா வந்துட்டு அவங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயங்கள். சில பேருக்கு வந்துட்டு தொற்றா நோய்கள் வந்துட்டு இருக்கும், அவங்க எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு மருத்துவர் ஆலோசனை எப்போதுமே வேணும். இப்ப அதோட அடுத்தபடி போயிட்டு நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா, போன்லயே வந்துட்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆப்லாம் இருக்கு, எனக்கு கால் வலிக்குது, எனக்கு இங்க நடந்தா எனக்கு வயிறு வலிக்குது, இப்படி பண்ண இந்த மாதிரி ஆகுது, அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லிட்டு அதுக்கான வந்து மருந்துகளும் அதோட ஆலோசனைகளும் நம்ம வாங்கிக்கிறோம். இது வந்து நம்ம 100% வந்து தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது, அதே சமயத்துல அது நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு அவங்க ஒவ்வொரு உடலும் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ ஒரு டேப்லெட் நம்ம வந்து ஒரு 100 மில்லிகிராம் ஒரு டேப்லெட் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம்னா, அவங்க வந்து வீட்லேயே இருக்கவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம், இன்னொருத்தவங்களுக்கு வெளியில ஓடி ஆடி வேலை செய்யறவங்களுக்கு கொடுக்குறோம், அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுதல் இருக்கும். மருந்துகள் சில பேருக்கு வந்துட்டு ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் அதோட எஃபெக்ட் இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு 2 மணி நேரம் தான் இருக்கும். அதுக்காக தான் அந்த மருத்துவரை போய் பார்க்கறது எப்போதுமே பெட்டர். சில நேரங்களில் நம்ம வந்து தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன்ல யூஸ் பண்றதை வந்து நம்ம குறைச்சிக்கிறது நல்லதா இருக்கும். அதே சமயத்தில் இப்போ ஒரு டாக்டர் கிட்ட நம்ம, ஏன்னா இந்த தொற்றா நோய்கள் பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம்னா, பிபியோ இல்லை சுகரோ ரைஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம உடனே வந்துட்டு ஒரு டேப்லெட் எடுத்தோன்னா அது சரியாக போறதில்லை. ஸோ சில நேரத்தில் வந்துட்டு அவங்க டேப்லெட் மாற்ற வேண்டியது இருக்கும். ஒரு நோயாளி வந்து தனக்கு நோய் இருக்கு, தொற்றா நோய் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை பார்த்துட்டு அவங்களுக்கு பாடிக்கு கரெக்டான எஃபெக்ட் இருக்கா, ஸ்ட்ரென்த் அந்த டேப்லெட் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு செக் பண்ணி மாத்திக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ எப்போதுமே நம்ம ரிப்போர்ட்ஸை வந்துட்டு பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா வந்துட்டு இப்போ ஒரு சில பேருக்கு வந்துட்டு என்ன மருந்து சாப்பிட்டாலும் அவங்களோட அந்த பிளட் சுகரும் குறையாது, சில நேரத்தில் வந்து அந்த பிளட் ப்ரெஷரும் குறையாமல் இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு இன்னொரு டாக்டரை பார்க்கறது வந்து நல்லது. நம்ம வந்து ஒரு டாக்டர் தான் பார்க்கணும், இல்லை அந்த டாக்டர் வந்துட்டு தப்பாக எடுத்துப்பாங்க அப்படின்லாம் சிந்தனையே இருக்கக்கூடாது. நம்ம வந்துட்டு இன்னொரு டாக்டரை பார்க்கலாம் அப்படின்றது வந்து நாங்கள் மருத்துவத்திலேயே வந்துட்டு இன்னொரு டாக்டரை பார்க்கறது வந்து தப்பு கிடையாதுன்னு தான் சொல்லியே கொடுப்போம். ஏன்னா வந்துட்டு ஒருத்தருக்கு அவங்களோட இன்னொரு புரிதல் வந்துட்டு ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கான புரிதல் வந்துட்டு இன்னொரு மருத்துவர் வந்து நல்லா புரியறதுக்கு தன்மை இருக்கும். ஸோ அந்த வாய்ப்பு எப்போதுமே இருக்கணும். அதே சமயத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மருத்துவர்களும் சில நேரத்தில் கவனக்குறைவாக வந்துட்டு சில விஷயங்கள்லாம் செய்யறது உண்டு. அவங்க சொல்ற அவங்க செய்யறது எல்லாமே கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்க கூடவும் கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நுகர்வோர் பாதுகாப்பு மையத்தில் மருத்துவர்களும் இதில் ஆன்சரபிளாக இருப்பாங்க. ஸோ மக்களுக்கு என்னதான் வந்து மருத்துவம் கொடுத்தாலும் அது கரெக்டாக போய் சேருதா, அது வரைக்கும் மருத்துவருக்கும் பொறுப்பு இருக்கு. ஸோ இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு மருத்துவர் வந்து ஒரு டோசேஜோ அலர்ஜி இருக்கும், அந்த அலர்ஜியை வந்து சரியா விசாரிக்காம அந்த மருந்தை கொடுக்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு கவனக்குறைவால நடக்கிறது. ஸோ மக்கள்லாம் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வா டாக்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்றதோட இல்லாம அதை செக் பண்ணிட்டு சப்போஸ் அதில் தப்பு இருந்தானா மருத்துவர் மேலே கூட நம்ம ஆக்ஷனும் எடுக்க முடியும். அதுவே ஒரு பெரிய தலைப்பு. ஆனால் வந்து அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சமாக தெரிஞ்சிக்க வேண்டியதுக்கு மெடிக்கல் கவுன்சில்னு சொல்லியிருக்கு, அந்த மெடிக்கல் கவுன்சிலில் மருத்துவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்.
1: இப்போ பார்த்தீங்கன்னா தொற்றா நோய்கள் கூட மக்களை தொற்றிக்கொள்கிறது. இந்த தொற்றா நோய்களை ஆரம்ப நிலையில் எப்படி கண்டறிகிறது, எந்த மாதிரியான பரிசோதனைகள் அதுகள் செய்யணும்?
0: இது தொற்றா நோய்கள் கூட பரவுது அப்படின்றது என்னன்னா, ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்களோட பழக்க வழக்கம் தான் இன்னொருத்தவங்களுக்கும் இருக்க போகுது. ஸோ அவங்க பண்ற என்ன விஷயங்கள் ஆனாலும் அதுவும் அவங்களையே வந்து சாரும். ஒரு குடும்பத்தில் வந்துட்டு சின்ன பசங்களாம் வந்து வெளில போகும்போது சிப்ஸ் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சிப்ஸ்ன்றது வந்துட்டு ஏகப்பட்ட உப்பு கடந்த ஒரு விஷயம். பொட்டேட்டோ நம்ம சிப்ஸ் போடுறோம், அந்த பொட்டேட்டோலையும் நிறைய சுகர் இருக்கும், கண்டென்ட் இருக்கும். இப்போ அந்த குடும்பத்தில் ஒருத்தவங்க சாப்பிட்றாங்க, அவங்களுக்காக வாங்கி வச்ச பொருள் திறந்துட்டோம், அது வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களும் சாப்பிடுவோம். ஸோ இப்படிதான் பரவுதே தவிர அப்படியே ஒரு ஆள் கிட்ட இருந்து இன்னொரு மனுஷர்கிட்ட பரவுறது இல்லை. அந்த பழக்க வழக்கங்கள் பொதுவாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இருக்கவங்க எல்லாருக்குமே பழக்க வருது. இந்த ஆரம்ப நிலையிலேயே எப்படி கண்டறியுது அப்படின்னும் போது நம்மளுக்கு ரத்த பரிசோதனை தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கு தான் இந்த ஒரு அட்லீஸ்ட் ஒரு 40 வயசுக்கு தாண்டிய மனிதர்கள் என்ன பண்ணும், பிளட் செக்அப்

0: அப்படி எடுத்துட்டோம்னா அப்போ வந்து அதில் ஒவ்வொரு ஃபேக்டரும் இருக்கும். நம்மளுக்கு இப்போ ஹீமோக்ளோபின் எந்த அளவுக்கு இருக்குது, ஃபாஸ்டிங் பிளட் சுகர் எவ்வளோ இருக்குது, போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர் எவ்வளோ இருக்குது, அந்த HbA1c எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துடும். அதே மாதிரி பிபி நம்ம ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பிளட் சுகர் வந்துட்டு நம்ம மருத்துவரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துட்டாங்கன்னா அது மூலமாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்துட்டு அந்த பார்டர் லைனில் இருக்கும். ஏன்னா வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்மளுக்கு அந்த வயது முறிவுனால நம்மளுக்கு சில இந்த தொற்றா நோய்கள் வரத்துக்கு ஆனால் சான்சஸ் நிறையவே இருக்கு. அது வர்றது மூதே நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி அதுக்கேற்ற எக்ஸசைசஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வாழ்க்கை நடைமுறையெல்லாம் மாற்றிக்கணும்னா இதை கண்டிப்பா நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி போய் எப்பவுமே தள்ளி போட்டுட்டே போகலாம்.
1: இறுதியா ஒரு கேள்வி, இந்த தொற்றா நோய்கள் குறித்து மக்களுக்கு நீங்க சொல்ல விரும்புற கருத்து என்ன?
0: இதுல முதல்ல மக்கள் வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா எல்லாமே அவங்கவுங்க கண்ட்ரோல்ல இருக்குது. நம்மளால் மாற்றிக்கொள்ள முடிய விஷயங்களில் தான் இது மெயினாக இருக்குன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சப்போஸ் ஒருத்தவங்களுக்கு தொற்றா நோய் வந்துருச்சு, ஏன் அவங்களோட மனப்பாங்க வந்து நம்மளுக்கு வந்துருச்சு இனிமேல் வந்து வாழ்க்கை முழு நம்ம வந்து மருத்துவம் சாப்பிடணும் அப்படின்லாம் இல்லாமல் நம்ம மருந்தும் ஒரு டைப் ஆஃப் நம்ம உடம்ப வந்து பாதுகாக்கான ஒரு வழிமுறை அப்படின்னு வச்சுட்டு கூடவே வந்துட்டு நம்ம அந்த மருந்தும் வேலை செய்கிறதுக்கான ஒரு மாற்றுதலும் நம்ம நடைமுறையில் இருக்கணும். இப்போ நான் தான் சுகர் டேப்லெட் போட்டுட்டேனே, நான் எவ்வளோ வேணால் சுகர் சாப்பிட்லாம், நான் இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்கி ஒரு நாள் நான் நல்லா சாப்பிட்டுடுவேன், நாளையிலேருந்து ரெண்டு நாள் வந்து நான் பட்னியாக இருப்பேன், இந்த மாதிரி தன்மை இருக்கும்போது நம்ம உடல் வந்து அது புரிதல் இருக்காது. நம்ம உடல் வந்து ஓகே இவர் வந்து அதிகமாக சுகர் சாப்பிட்றாரு இல்லை அதிகமாக உப்பு சாப்பிட்றாரு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அது கொஞ்சம் மாற்றிக்க ட்ரை பண்ணோம். அந்த நேரத்தில் நம்ம வந்துட்டு இன்றைக்கி நான் சுகர் டேப்லெட் போடுவேன், நாளைக்கு நான் கொழுப்பு டேப்லெட் போடுவேன், எனக்கு கொழுப்பு ரொம்ப குறைஞ்சிருச்சு அதனால நான் நிறுத்திடுவேன், அந்த மாதிரி எதுவும் தன்மை இல்லாமல் ஒரு மருத்துவர் ஆலோசனையோடு ஆரம்பிக்கணும். அதே மாதிரி நீங்கள் முடிக்கணும்னு உங்களுக்கு தோணுதா, என்ன எனக்கு சுகர் வந்து சுகர் டேப்லெட் போடுறதுனால எனக்கு வந்து சுகர் டவுன் ஆகுது லோ சுகர் ஆகுது, இல்லை பிபி டேப்லெட் போடுறதுனால லோ பிபி ஆகுது, இல்லை கொழுப்பு டேப்லெட் போடுறதுனால ரொம்ப டயர்டாகுது பாடி அப்படின்னு நினைக்கிறீங்களா? திருப்பவும் ஒரு மருத்துவர் ஆலோசனையோட நம்ம வந்து அது டோசேஜை குறைக்கிறாமா டிஸ்கஷனுக்கு அப்புறமா நம்ம பண்ணுறது நல்லது. நம்மளாக வந்துட்டு எடுத்துட்டோம் ஓகே நம்மளுக்கு இப்போ சரியாயிடும்னு நினச்சா அது வந்துட்டு எப்போதுமே வந்துட்டு ஒரு ப்ராப்ளமோட ரெண்டு மூணு ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
1: செப்டம்பர் 17, 2026 உலக நோயாளி பாதுகாப்பு தினம் வாழ்விற்கான பாதுகாப்பான பராமரிப்பு என்ற முழக்கத்தின் கீழ் தொற்றா நோய்களுக்கான பாதுகாப்பான பராமரிப்பில் கவனம் செலுத்துகிறது நமது அரசு. இவ்வளோ நேரமா மிக அருமையா நம்ம மக்களுக்கு தொற்றா நோய்கள் குறித்து அதிலிருந்து எப்படி நம்மளை பாதுகாக்கிறதுன்னு குறித்து விளக்கம் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி.
0: நன்றிங்க.
1: நேயர்கள், இதுவரை உலக நோயாளிகளின் பாதுகாப்பு தினத்தில் தொற்றா நோய்களுக்கான பாதுகாப்பான கவனிப்பு குறித்து ஜிபிபன் மருத்துவமனையில் பணிபுரியும் டாக்டர் ஜக்தீஷ் கமல்சந்தர் அவர்களுடன் கண்ட நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் அறிவிப்பாளர் இந்திரா.

இத்துடன் இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேயர்களே, வெறுப்பது யாராக இருப்பினும் நேசிப்பது நீங்களாக இருங்கள் என்ற அன்னை தெரசாவின் சிந்தனையோடு நாளைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் இந்திரா. வணக்கம் நேயர்களே.